0: தப்பி கியூவா அந்த ஹயா இபான் காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ரோம கருகாயி

0: கியூவா தப்பி கியூவா எந்த ஹயாய் பான்காருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ரோம கருகாயி